தாம் அனுப்பாவை செல்ல சதார ஜாய் அங்க சுமாவை சச்சா சாஹிப் மனவச வசையா மனசூயி ஆப்பே தேவடி ஆகியான்.